ஹார கேயூர சொர்ண மகுடசம் சோபிதமை சங்கச்சக்கரமணி தீப்த விராஜிதமை கோடி சூரிய பிரபலு கொலுவு தீரின ரூபமை வேல சந்திரல சுதலு வெள்ளி விரிசின தீபமை வெலுகுலகே வெலுகை விஞ்ஞான புஞ்சமை பிரகாசிஞ்சே ஆ ஸ்ரீனிவாசுனி சுந்தர ரூபம் எந்த சூசினா தனிமி தீரது ஆ திருமலேசினி நிர்மல தியானம் எந்த சேசினா மனசு நிண்டது.

0: சைபால்
1: மூடுபோய காமரா
0: சைபால்
1: வரத புள்ளா
0: சைபால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்யானிக்கி சிரி ஓபிலாஷி சைபால்